பண்டிகை மெயில் வரும் அபுதபிக்காரன் புது மணவாளன் நிக்காகின் ஒருங்கி வரும் ஓன்னு விழிக்கும்போ பறந்து வரும்

என்ற பொருளே முத்தானு நீ நமக்கு அல்லானை உம்மா பொல்லாப்பு வேண்டா ஐயாயிரம் கொடுக்காம் அவனப்பம் பணவாபம் மெகராய் தன்னால் நிக்காகு பொடி பொடிக்காம் பைசாண்டு நிக்காகு பொடி பொடிக்காம் அது கழிஞ்சவன் சுபக்கத்தில் இருக்கும்.

சோமியாரை பாழ்மருவாய் மாறை போய் பாவமா போல் பசியாலே பாட்டோ நர்த்தி ஷியாமளமா பூமியாகே பாழ்மருவாய்.